எவ்வளவு தேரியானால் ஆக்கே தர்சன் தே மேனே நீ மான் கே தூ மேரா வீர் ஹே மே தா நிமாணி பேன் தேரே கி அர்தாஸ் கர் தி ஜிவே அப்னே சிக்கா நு தார்தா ரஹே ஹே தே ஹுன் வீ தாரே ஹே வீர் மே நிமாணி தேரி பேன் ரோ பிக்ரே தே தே கோட்சே தே க்ரோதி அதி ராத் வேளே தே பேபே நீ அர்தாஸ்